வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலிகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளது.

0: வதனம்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரையை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் குருக்கள் சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள்.
2: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தாம். அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகனாலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆழ்வார்களின் பாசுரங்களிலேயே மிகவும் சிறப்புமிக்க திராவிட வேதம் என்று போற்றப்படக்கூடிய திருவாய்மொழி ஆகும். தமிழ்மொழியில் ஆன்மீக இலக்கியங்கள் பல இருந்தாலும் இறைவனை பாடுவதையே தம் மூச்சாக கொண்டு அவதாரங்கள் செய்தவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். அவர்களில் நம்மாழ்வார் அருளி செய்ததுதான் இந்த திருவாய்மொழி. வேதங்கள் அனைத்தும் வடமொழியில் அமைந்திருந்த காலத்தில் சாமானிய மக்களும் இறைவனின் பெருமையை உணர்ந்து உருக வேண்டும் என்பதற்காக தமிழில் அருளப்பட்ட உன்னதமான நூல் இது. வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையும் புனிதமும் இருக்கிறதோ அதே புனிதமும் ஆழமும் இந்த திருவாய்மொழிக்கும் உண்டு என்பதால்தான் இதை திராவிட வேதம் என்று பெரியோர்கள் போற்றுகிறார்கள். நம்மாழ்வார் அவதரித்த இடம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் ஆகும். பிறந்ததிலிருந்தே உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் அங்குள்ள ஒரு புளிய மரத்தின் பொந்திலேயே யோக நிலையில் அமர்ந்திருந்தவர். ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் நம்மாழ்வாரை பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று கூறுவார்கள். அதாவது இறைவனை அடையும் பாதையில் நிற்கும் அனைவருக்கும் அவரே தலைவராக கருதப்படுகிறார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். முதலாவது திருவிருத்தம். இது ரிக்வேதத்தின் சாரமாக கருதப்படுகிறது. இரண்டாவது திருவாசிரியம். இது யஜுர்வேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. மூன்றாவது பெரிய திருவந்தாதி. இது அதர்வண வேதத்தின் சாரமாகும். நான்காவது திருவாய்மொழி. இது சாமவேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்களை கொண்டது. திரு என்றால் தெய்வீகம், வாய்மொழி என்றால் வாயினால் அருளப்பட்ட தூய்மையான சொற்கள் என்பதாகும். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்மாழ்வாரின் திருவா

0: வாயிலிருந்து வெளிவந்த தெய்வீக பாடல்கள் என்பதால் இது திருவாய்மொழி என்று பெயர் பெற்றது. திருவாய்மொழியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இதில் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தும் எளிய தமிழில் அழகிய பாடல்களாக பின்னப்பட்டுள்ளன. ஸ்ரீ வைணவ தத்துவத்தில் அர்த்தபஞ்சகம் என்று ஐந்து முக்கிய விஷயங்களை கூறுவார்கள். அந்த ஐந்தையும் திருவாய்மொழி மிக தெளிவாக விளக்குகிறது. இறைவனின் பரஸ்வரூபம், இறைவன் யார், அவனது எல்லையற்ற கருணை மற்றும் கல்யாண குணங்கள் என்னென்ன என்பதை முதல் திருவாய்மொழியிலேயே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் என்று பாடுகிறார். மனிதனாகிய நாம் யார், நமது இயல்பு என்ன, நாம் இறைவனுக்கு எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் லௌகீக இன்பங்கள் அல்ல, இறைவனின் திருவடித் தொண்டே என்பதை உணர்த்துகிறது. இறைவனை அடையும்படி சரணாகதி தத்துவம், அதாவது நம் முயற்சிகளால் மட்டுமே இறைவனை அடைய முடியாது, அவனது திருவடிகளில் முற்றிலும் சரணடைவதே ஒரே வழி என்பதை வலியுறுத்துகிறது. இறைவனை அடைவதற்கும் அவனது அருளை பெறுவதற்கும் நம் அகந்தையும் சுயநலமுமே தடைகளாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திருவாய்மொழி வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த காதல் காவியமும் ஆகும். ஆனால் இது உலகியல் காதல் அல்ல, ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள தெய்வீக காதல். நம்மாழ்வார் பல பாசுரங்களை தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை தன் காதலனாகவும் பாவித்து அருளியுள்ளார். இறைவன் மீது கொண்ட தீவிர பிரிவினால் ஏற்படும் வேதனையையும் அவனை காணத் துடிக்கும் ஆவலையும் இதில் மிக உருக்கமாக பாடியுள்ளார். மாசறு சோதி போன்ற பாசுரங்களில் மேகத்தையும் பறவைகளையும் இறைவனிடம் தூதுவிடுவதாக அமையும் பாடல்கள் கேட்போரின் நெஞ்சை உருக்கக்கூடியவை. இறைவன் மீது ஒரு ஜீவாத்மா கொள்ளும் அன்பின் எல்லையை இந்த நாஜகி பாப பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. திருவாய்மொழியை படிப்பவர்களும் அதை பக்தியோடு கேட்பவர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்மாழ்வாரே ஒவ்வொரு 10 பாடல்களின் முடிவிலும் தெளிவாக கூறியுள்ளார். இதை பாடுபவர்களுடைய பிறவிப்பிணிகள் நீங்கும், மனதில் அமைதியும் இறைவனின் பேரலும் எப்போதும் நிலைத்திருக்கும். நாதமுனிகள், இராமானுஜர் போன்ற மாபெரும் ஆச்சாரியார்கள் திருவாய்மொழியை தங்கள் உயிராக கருதி போற்றினார்கள். இராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களை ஆலய வழிபாடுகளில் முக்கிய அங்கமாக மாற்றியதற்கு இந்த திருவாய்மொழியின் மகிமையே முதன்மை காரணமாகும். தமிழ் மொழியின் நயமும் வேதத்தின் ஆழமான தத்துவங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அமுத பெயருக்குத்தான் இந்த திருவாய்மொழி. தினமும் இதில் உள்ள சில பாசுரங்களையாவது படித்து அல்லது கேட்டு வந்தோம் என்றால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கி உள்ளத்தில் பெரும் அமைதியும் தெளிவும் உண்டாகும். இவ்வளவு சிறப்புமிக்க திருவாய்மொழியின் பெருமையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் குருக்கள் சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 90.6 98.2 கேப்பன் பளை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றன. வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இறைச்சனால் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வணங்கி கேட்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறியதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே எதிர்தாத்திற்குள் மட்டுமே அடங்கும்.

0: இன்று காலை சிந்தனை புரிந்து கொண்டவர் விருப்பதில்லை, புரிந்து செல்ல நினைப்பவர் நினைப்பதில்லை. சாதனையில் கை கோர்ப்பவரை விட சோதனையில் கை பிடிப்பவரை உண்மை நட்பு உண்மை உறவு.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

இருக்கணும். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். இன்னைக்கு திங்கக்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் தேதி, வீக்கெண்ட் முடிஞ்சது அல்லவா? மறுபடியும் இந்த திங்கக்கிழமை வந்து விட்டது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவரை தற்போது நாம் புரட்டாசி மாதை கோவிந்தன் விரதமாக இருக்கின்றோம். எனவே இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

வாழ்கின்ற பங்கையும் பல்லாண்டு வரிவாசோடி வடத்தோடையும் சுதராடியும் பல்லாடு படிப்போர்ப்புக்கும் முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

பூவுலகில் எப்பொழுது தர்மம் தலை சாய்ந்து அதர்மம் வேறென்று படுகின்றதோ அப்போது ஆண்டவன் தர்மத்தை நாட்ட கலியுக வரதனாக கடனை கருணை கடவுளாக கண்கந்த தெய்வமாக திரவாவதாரம் செய்கின்றார். இந்த புரட்டாசி மாதம் என்றாலே புனிதமான புரட்டாசி மாதத்தின் அனைவருக்கும் எமது ஓரம் சிவானொழியில் அன்புடன் வரவேற்கின்றோம். புரட்டாசி மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது திருமால். இந்த மாதத்தில் பக்தர்கள் பலர் கோவிந்தனை நினைத்து விரதம் இருந்து மேலும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் செய்து வருகின்றனர். இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதை தூய்மைப்படுத்தி இறைவனை நினைத்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல செய்களோடும் வாழ்வதுதான்.

புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபத்திற்கு வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பக்தர்கள் விரதம் இருந்த சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு மேலும் துளசி மாலை, தீபம், நைவேத்தியம் ஆகியவற்றை சமர்ப்பிக்கின்றனர். புரட்டாசி மாதத்தின் முக்கியத்துவம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்ற பக்தியுடன் வழிபாடுகளை செய்கின்றனர். மேலும் குடும்ப நலம், செல்வ நலம், ஆரோக்கியம் மற்றும் நல்ல வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்கின்றனர்.

புரட்டாசி மாதத்தின் முக்கியமான செய்தி பக்தி, ஒடுக்கம், தானம், நற்பண்பு மற்றும் இறை நம்பிக்கை என்பதாகும். விரதம் இருப்பதன் மூலம் உடலை மட்டுமல்லாமல் மனதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். இறைவனின் நாமத்தை நினைத்து குடும்பத்தின் நலனுக்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்வது இந்த வழிபாட்டின் அழகாகும். கோவிந்தனை மனதில் நினைப்போம், நல்ல எண்ணங்களை வளர்ப்போம், இறையருளை பெறுவோம். மேலும் இந்த புனித மாதத்தில், அதாவது இந்த புனித புரட்டாசி மாதத்தில் அனைவருக்கும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருகட்டும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அடுத்த பாடலில் நம்ப வேணும் உரைச்சர்ந்த மிரலா செல்லா யம்பாள் சித்தி ஷாலினி நாயக்கன் சுவிதா நாகி அருளன் பிச்சன் கோவிந்த் மேலும் மகேஸ்வரன் யவத்தன் ஆகியிருக்கும்போது நாம் வணங்குகின்றோம். இன்றைக்கு ஜப்பான் வசித்தவரும் பிரித்திகுனாய் அவரது பிறந்தநாள் விழி கொண்டு அடையிருக்கிறாய். யோவினா யேஷ்னா யோஹான் விஷாம் பிரித்தி மேலும் அம்மா மீதா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு லெஸ்காலிய உரை சேர்ந்த திரு நந்தா கலிங்கன் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடியிருக்கிறார். யுவரசி மேலும் அவருடைய மனைவி மனோன் மேலும் கலங்கி கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் நியூகோ உரை சேர்ந்த அரசன் நல்ல கோவிந்தன் தனது பிறந்தநாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் யுவினா அப்ப சச்சுதா மம்மனோதா நவிஷ்ணன் செல்வரசி நல்ல கோவிந்தன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அலிபுரிய பக்கவசிக்கும் திருமதி நிக்கிராமணி வேதாச்சலம் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணிவன் கோபாலகிருஷ்ணா மேலும் ரோஷினி மேலும் ஜிவேஷ்னா செல்வினா சியாகா அத்தை வினோத் அம்மா வினோதா ரஞ்சனா ரோஜனா ஆகியோரின் சார்பில் நாட்களை கூறுகின்றார்கள். இன்றும் அலிபுயம் ஒரு சேர்ந்த திருமதி குணாவதி பொன்னுசாமி அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். துணைவன் சுகேசன் ஷரோன் சிகன் வந்தனா ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். இன்றும் திருமதி அன்சிலா சிவன் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் அந்தி எத்தம் அப்பாய் ரோஜா விமோலன் யசோதரன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனே நாம் அலிபுயம் பக்கம் வசிக்கும் பூவணி படையாச்சி தனது பிறந்தநாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். அப்போ அரங்கா அம்மா ஜோதி சந்தி பொன்னுசுவாமி மேலும் கோவிந்தன் மேலும் அம்ரவாதி கோவிந்தன் வேதாச்சலம் மேலும் கணியப்பன் சிவன் இரமசுவாமி ராமன் பாலாமூடி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இதே பாட்டை நாம் லோகத்துக்கொன்பத் கியூபி போல் வசிக்கும் தீபன் ராசன் தனது பிறந்தநாட்டின் அன்புடன் வடங்குகின்றோம். மேலும் அம்பாள் செல்வினா கிருஷ்ணன் கவின் பனி தனிகன் மேலும் குவான் குலினா அக்கவாதி மாலினி சமீலா ராசன் தாந்திராயன் கருப்பன் இராமசுவாமி நர்சுகாது அழகாரி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு ஆங்கிலத்தில் வசித்து வரும் திரு நாதா வையாபுரி அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். மனைவி ஜெனி மேலும் கெவன் யோனா லோவன் பல்லவி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடனை நாம் சுகினாம் ஊரைச் சேர்ந்த நகிலன் சிரும்பன் தனது பிறந்தநாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா சிறுமி அண்ணன் கவின் செல்விதா ரிசன் அரசி மேலும் அஸ்வன் அவலன் நவீனா சிரும்பன் இரங்கசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த பாடலை நாம் இத்தாலி வசித்து வரும் ஏகானந்தன் தனது பிறந்தநாட்டினும் அன்புடன் வணங்குகிறோம். அடகி செலனா விசோ மேலும் மாலினி நெல்வின் வானிசா பாலன் புஷ்பா மேலும் ஸ்ரீனிவாசன் வேல் தாம் தர்மராஜன் செவானி ஆகியோரின் சார்பில் வடுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் லக்காபேன் பக்க வசிக்கும் செல்வானி கலங்கி தனது பிறந்தநாட்டினும் அன்புடன் வணங்குகிறோம். மேலும் ஹரன் கியான் கியானா ஷிவானி கருணன் மேலும் தங்கை யுவானி காலன் தோவினா ருபன் மெவி யுவிலன் நக்கீரன் இயசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அமர்களே, இன்று நாள் முழுவதும் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களும் முகத்தில் புன்னகையும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் தேர்ந்தெடுக்கட்டும். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோத்ரேந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।